0: டே பை டே அந்த வெயிலெலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போலாம் வந்து 40-42 அந்த ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிடுது. பார்க்குறக்கு வேணால் க்ரீனாக தெரியலாம், ஆனால் ஹீட் உள்ளே ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா முன்னாடி க்ரீனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சன்லைட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகாது. இப்போ எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2050 வந்து எனக்கு இப்படி இருக்க வேண்டாம். ஸோ எனக்கு வந்து என் பழைய நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்து எனக்கு அப்படி தான் இருக்கணும்.
1: இப்போது சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். பில்டப் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு தான் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பை 2050 வாட் இஸ் த ஃபியூச்சர் லைக்னு நம்ம நினச்சா, நமக்குன்னு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா நம்ம எல்லாரும் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சேஞ்சை ஆக்சுவலாக 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாததுனால இப்போ வாழ்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
2: The state of Tamil Nadu is one of the most urbanized places in India. The capital of Chennai and its surrounding villages have been rapidly expanding and swallowing up the surrounding countryside. Centuries of deforestation have left much of the landscape without proper tree cover. And the people who grew up here have seen the changes firsthand.
0: என்னோட சின்ன வயசுல இதோட ஜாஸ்தியான green பாத்திருக்கேன், எங்க அப்பா இதோட ஜாஸ்தியா பாத்திருக்காங்க. ஆனால் எனக்கு இது வந்து இப்போ ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
2: ஆனந்தி இஸ் 24 years old அண்ட் வாஸ் ரேஸ்ட் இன் திஸ் வில்லேஜ். ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஸ்கூலிங் தேர் பிஃபோர் கோயிங் டு காலேஜ் இன் கோயம்புத்தூர் அரவுண்ட் 20 kilometers இன்லேண்ட் ஃப்ரம் ஹர் வில்லேஜ். லைக் மெனி இந்தியன்ஸ், ஷீ நவு ஸ்பெண்ட்ஸ் ஹர் டைம் கம்யூட்டிங் பிட்வீன் பஸ்லிங் சிட்டிஸ் லைக் பெங்களூர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் ரிட்டர்னிங் டு ஹர் வில்லேஜ் ஒன்ஸ் அ மந்த் டு விசிட் ஹர் ஃபேமிலி.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
0: நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேங்க. அங்கே அங்கதான் மழை பெய்யுதுன்னா இங்கெல்லாம் மழையே பெய்ய மாட்டேங்குது. எப்ப கடைசியா பெய்ஞ்சது? முன்னாடியாவது இங்கெல்லாம் மரம் இருந்தது, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
2: Like many places, the huge old trees in the village have been cut down, their place taken by small shrubs and bushes.
0: நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்ப நான் நிக்கிறது கூட ஒரு குளம்தான். இந்த ஆனா இப்ப தரமட்டம் ஆயிடுச்சு, இங்க ஒண்ணுமே இல்ல, தண்ணி இல்ல, ஃபுல்லா டெல்லி முள்ளு இருக்கு. ஆனா முன்னாடி இது வந்து குளமா இருந்துச்சு, குடிநீரே வாழ்வாதாரம் இங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு இதுவாதான் இருந்துச்சு.
2: Trees are being felled to make space for construction in the countryside. And the city, which according to a study by Chennai's Anna University, has intensified what's known as the urban heat island effect. Cities and urbanized regions are heating up at twice the global average rate because they trap heat more than non-urban areas. And as the climate warms and the frequency of heat waves dramatically increases, that's bad news. Besides having to use more energy to run cooling systems, people suffer much more from air pollution and breathing problems. Many of us aren't aware of just how dangerous heat can be, because heat is a silent killer. We don't see the effects of extreme heat as visibly as the physical destruction brought by hurricanes, floods, and other natural disasters. But extreme heat now kills up to 500,000 people worldwide each year. There are places in Tamil Nadu that have long understood the importance of doing things differently and building cities in an eco-friendly way. In the 1960s, people from across the world came together in Auroville to establish a sustainable city, which has since gained international recognition for its emphasis on sustainable practices. Renu was part of building this community from the beginning.
4: I think Auroville is very important, and what it can bring as solution is very important, that one has to have a place

0: 2050 எனக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் வாழணும், என் குழந்தைங்களும் இங்கே தான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு.
1: But it wasn't easy to get to this point. The people who created Auroville had to start from scratch.
2: So everything took a lot of time to do just to get the first few things to grow. And many things were dying. And then suddenly, things started to grow. And then we started studying what kind of species grows here. So people would go to all the old temples where there's still some forests, and throughout the year they would go and collect seeds from all the different trees and plant them here. And then over time, replant them.
1: Today, more than 50 years later, the green belt helps to keep temperatures down, providing fresh air and shade.
0: வேர்க்க கூட இல்ல, பிசுபிசுன்னு இல்ல. எவரெல்லாம் போனாலும் அவ்வளோ வேர்க்கும், ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. சன்லைட்டே உள்ளே வராது, அவ்வளோ ஹீட்டாக எதுவுமே இல்லை, என்னால் ஃபீல் பண்ண முடியல.
1: ஸோ ஹவு கேன் யூ கிரியேட் அ சஸ்டெயினபிள் ஃபாரஸ்ட் சிட்டி லைக் திஸ்? இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேயிங் ஃப்ளெக்சிபிள், சேஸ் வெனு.
2: யூ கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் டு அடாப்ட், யூ கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் டு ஃபைண்ட் நியூ சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபார் மீ, ஐ திங்க் சிட்டி அக்ரிகல்ச்சர் and building can all live harmoniously together. It's not one or the other. This is a very old-fashioned type of thinking. I think the new cities, the cities of the future, will have a combination of all these things, and I think that will also bring peace for people.
1: The lessons learned in Auroville have already traveled to the nearby city of Chennai. Through people like Shobha Menon, who helps run an NGO promoting sensitive greening and community tree planting. Her interest in saving trees grew more than 20 years ago when she was working as a reporter.
3: மரங்களே ஒரு சிவிக் இஷ்யூவா யாரும் அத அந்த அந்த பீரியட்ல யாரும் பார்த்துட்டு இல்ல. நம்ம பைப்பு வேணும், தண்ணி வேணும், ரோடு வேணும்னு சொல்ற மாதிரி எங்க ரோட்ல மரங்கள் வேணும், என்ன மாதிரி மரங்கள் வேணும், அந்த மாதிரி யாரும் நினைக்க கூட இல்லை. ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது.
1: இன் 1988, residential, commercial and industrial areas accounted for roughly 18% of the Chennai metropolitan area. But by 2017, this number had increased to almost 50%. Meanwhile, agricultural lands have decreased by more than half, while forest land has been hit even harder.
3: டெவலப்மெண்ட் வரும்போது ஒரு ரோடை பெருசாக்கணும்னா பெரிய ஒரு மரத்தை ரொம்ப சுலபமாக ஒரு மணி நேரத்தில் வெட்டுறோம். அது என்ன மரம், அது எவ்வளோ காலம் அதை எடுத்தது அவ்வளோ பெருசாக, அதில் அணிலும் பறவையும் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை.
1: ட்ரீஸ் டோன்ட் ஜஸ்ட் ப்ரொவைட் ஷேட் அண்ட் ரிஃப்ளெக்ட் த சன்ஸ் ரேஸ் பேக் அப், தே ஃபில்டர் தி ஏர் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன், அண்ட் தே ஆக்டிவ்லி கூல் தேர் சரௌண்டிங்ஸ் த்ரூ அ ப்ராசஸ் கால்ட் எவாப்போட்ரான்ஸ்பிரேஷன். That's why Shobha is working with the government to systematically plant and care for trees, building community parks and creating green corridors along water bodies.
3: என்ன மாதிரி மரங்களை நம்ம திரும்பி கொண்டு வரலாம், எந்த இடத்துல மரங்களை நடலாம், எப்படி நடணும், அப்போ இங்கே என்னன்னா நாங்கள் இந்த அரிய வகை மரங்கள் எல்லாம் வைக்க ஆரம்பித்தோம். ஒரு 1000 கண் இருக்கு, ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், மூலிகைகள் எல்லாமே இருக்கு.
1: Planting indigenous trees is especially important for sustainable development, but it's also a question of taking care of already existing trees, says Shobha.
3: மரங்கள நிறைய வன்முறை நடக்கிறது. லைட் இருக்கும் சுத்தி, அதே மாதிரி சிமெண்ட் எல்லாம் அடியில் இருக்கும், அதுக்கு சுவாசிக்க முடியாமல் இருக்கும், அப்புறம் ஆணி எல்லாம் இருக்கும் மரங்களில், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம்.
1: In order to empower and educate people to care for trees in their neighborhoods better, Shobha regularly organizes so-called tree walks.
3: So on the tree walks, enna idea na indha tree walk marangala patti theriyiradunala jananga marangalukku pesanum, marangalukku paadu padanum, adu adhu dhaan idea.

நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கவர்மெண்ட்டுக்கும் என்ஜிஓஸ்க்கும் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளோட ஃப்யூச்சர், நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்.

0: ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டும் பொழுது அந்த நகரம் வந்து ஒரு பாலைவனத்துக்கு சமமானதாகிடுது. ஸோ அப்போ வந்து மரங்கள் வந்து நம்ம வெட்ட பதில வீடு கட்டும்போது இருந்து அந்த இடத்துல வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒன்றா அந்த மரத்தை சுற்றி வீடு கட்டலாம்.
1: Murali Murugan has proven that this is possible. He is the founder of Murali Architects, known for its innovative sustainable architecture and urban planning in Chennai and Tamil Nadu. He built this house called the Tree Hugger more than a decade ago, where he integrated existing trees into his design so that no trees were removed for the building process.
0: So, அதோட ரூட் உள்ளே போனாலும் அது தாங்குகிற அளவுக்கு மண்ணும் அந்த மண்ணை தாங்குகிற அளவுக்கு ஆர்சிசியில் ஒரு பெரிய பாக்ஸும் அதில் தண்ணி ஊற்றுற தண்ணி வெளியில் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் மழை தண்ணி வந்தாலும் பில்டிங்க்கு பாதகம் இல்லாதபடியும் பண்ணியிருக்கோம். ஸோ நகரங்களுக்கு வந்து மரங்கள் முக்கியம், ஏன்னா அப்போ தான் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிற ஃபீல் இருக்கும். இல்லைனாக்கா வெரி அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறையா இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும், அந்த பில்டிங் கூலாக இருக்காது. வெஸ்டர்ன் வால்ஸ் ஆஃப் த பில்டிங் வந்து எப்போ பார்த்தாலும் சன்லைட் அடிச்சுட்டே இருக்கும், அப்போ ஹீட் ஆயிரும். அதே அங்கே ஒரு மரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சன்னோட ஹீட்டை வந்து அந்த மரமே தாங்கிக்கும். ஸோ பில்டிங் வந்து கூலாகவே இருக்கும். அந்த ட்ரீஸ் வந்து பெரிய அளவில் ஷேட்ஸ் கொடுக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது, நமக்கு மனசுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி கொடுக்குது.
1: In places where there might not be enough space for trees, streets and roofs can also be greened.
0: ரோடுக்கும் நம்ம வீட்டுக்கு நடுவில் ஒரு 6 அடி கேப் வந்து கவர்மெண்ட் விடுது, அதில் வச்சாலே போகிறோம். ஒரு தென்னையே கூட வைக்கிறோம், இப்போ மாமரம் வைக்கிறோம், இந்த வீட்டில் கூட மாமரம் கூட இங்கே மேலே வச்சுருக்கோம். அதை வந்து ஏன் ஒரு பில்டின் ஃபேமில் கொடுக்கும்போது பெரிய மரங்களோ பயிர்களோ எல்லாமே கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப டைட்டான இடமா இருக்கலாம், ஒரு லேட்டஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெரஸ் கார்டன் தான் கிடைக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த வேர்டிக்கல் கார்டன்றது கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அர்பன் ஆர்கிடெக்சரில் நேச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்ற மாதிரி, ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் கூட ஒரு ஊரே செழிப்பாக ஆகும்.
2: ட்வெண்ட்டி ஃபிஃப்டி நானாக இருக்கட்டும், என் குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சுற்றி க்ரீனாகவும் பீஸாகவும் க்ளீன் ஏராகவும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ 2050 எனக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம்.

0: DW on your smart TV.
1: You are at the right place.
0: Looking for more than just entertainment? Interested in a vibrant mix from business to science to culture? Then join us. Together we see.
2: டே பை டே அந்த வெயிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போலாம் வந்து 40-42 அந்த ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிடுது. பார்க்குறக்கு வேணால் க்ரீனாக தெரியலாம், ஆனால் ஹீட் உள்ளே ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா முன்னாடி க்ரீனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சன்லைட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகாது. இப்போ எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2050 வந்து எனக்கு இப்படி இருக்க வேண்டாம். ஸோ எனக்கு வந்து என் பழைய நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்து எனக்கு அப்படி தான் இருக்கணும்.
3: இப்போது சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். பில்டப் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு தான் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பை 2050 வாட் இஸ் த ஃப்யூச்சர் லைக்னு நம்ம நினச்சா, நமக்குன்னு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா நம்ம எல்லாரும் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சேஞ்சை ஆக்சுவலாக 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாததுனால இப்போ வாழ்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
4: The state of Tamil Nadu is one of the most urbanized places in India. The capital of Chennai and its surrounding villages have been rapidly expanding and swallowing up the surrounding countryside. Centuries of deforestation have left much of the landscape without proper tree cover. And the people who grew up here have seen the changes firsthand.
2: என்னோட சின்ன வயசுல இதை விட ஜாஸ்தியான green பார்த்திருக்கேன், எங்க அப்பா இதை விட ஜாஸ்தியா பார்த்திருக்காங்க. ஆனால் எனக்கு இது வந்து இப்போ ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது.

0: 20 years ago when she was working as a reporter.
1: மரங்களே ஒரு சிவிக் இஷ்யூவா யாரும் அத அந்த அந்த பீரியட்ல யாரும் பார்த்துட்டது இல்ல. நம்ம பைப் வேணும், தண்ணி வேணும், ரோடு வேணும்னு சொல்ற மாதிரி எங்க ரோட்ல மரங்கள் வேணும், என்ன மாதிரி மரங்கள் வேணும் அந்த மாதிரி யாரும் நினைக்க கூட இல்ல. சோ அது ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது.
0: In 1988, residential, commercial, and industrial areas accounted for roughly 18% of the Chennai metropolitan area. But by 2017, this number had increased to almost 50%. Meanwhile, agricultural lands have decreased by more than half, while forest land has been hit even harder.
1: Development varumbodhu oru road perisaakkanona periya oru maratha romba sulabama oru man nerathila vetrom. Adhu enna maram? அது எவ்வளோ காலம் அதை எடுத்தது அவ்வளோ பெருசா, அதில் அணிலும் பறவையும் எவ்வளோ பூச்சிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை.
0: Trees don't just provide shade and reflect the sun's rays back up. They filter the air and release oxygen. And they actively cool their surroundings through a process called evapotranspiration. That's why Shaba is working with the government to systematically plant and care for trees, building community parks and creating green corridors along water bodies.
1: என்ன மாதிரி மரங்களை நம்ம திரும்பி கொண்டு வரலாம், எந்த இடத்துல மரங்களை நடலாம், எப்படி நடணும். அப்போ இங்கே என்னன்னா நாங்கள் இந்த அரிய வகை மரங்கள் எல்லாம் வைக்க ஆரம்பித்தோம். ஒரு 1000 கண் இருக்கு, ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், மூலிகைகள் எல்லாமே இருக்கு.
0: Planting indigenous trees is especially important for sustainable development, but it's also a question of taking care of already existing trees, says Shaba.
1: மரங்களை நிறைய வன்முறை நடக்கிறது. லைட் இருக்கும் சுற்றி, அதே மாதிரி சிமெண்ட் எல்லாம் அடியில் இருக்கும், அதுக்கு சுவாசிக்க முடியாமல் இருக்கும். அப்புறம் ஆணி எல்லாம் இருக்கும் மரங்களில், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம்.
0: In order to empower and educate people to care for trees in their neighborhoods better, Shaba regularly organizes so-called tree walks.
1: So on the tree walks, enna idea na inda tree walk marangala pathi theriyiradunala janangal marangalukku pesanum marangalukku paadu padanum adu adu da idea. Nammaloada responsibility a government ku NGOs ku outsource panna koodadhu. Idu nammaloada future. நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்.

0: ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டும் பொழுது அந்த நகரம் வந்து ஒரு பாலைவனத்துக்கு சமமானதாகிடுது. ஸோ அப்போ வந்து மரங்கள் வந்து நம்ம வெட்ட பதிலாக வீடு கட்டும்போது இருந்து அந்த இடத்துல வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒன்றா அந்த மரத்தை சுற்றி வீடு கட்டலாம்.
1: Murali Murugan has proven that this is possible. He is the founder of Murali Architects, known for its innovative sustainable architecture and urban planning in Chennai and Tamil Nadu. He built this house called the Tree Hugger more than a decade ago, where he integrated existing trees into his design so that no trees were removed for the building process.
0: So, அதோட ரூட்டு உள்ளே போனாலும் அது தாங்குகிற அளவுக்கு மண்ணும் அந்த மண்ணை தாங்குகிற அளவுக்கு ஆர்சிசியில் ஒரு பெரிய பாக்ஸும் அதில் தண்ணி ஊற்றுற தண்ணி வெளியில் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் மழை தண்ணி வந்தாலும் பில்டிங் பாதகம் இல்லாதபடியும் பண்ணியிருக்கோம். ஸோ நகரங்களுக்கு வந்து மரங்கள் முக்கியம், ஏன்னா அப்போ தான் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிற ஃபீல் இருக்கும். இல்லைனாக்கா வெரி அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறையா இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும், அந்த பில்டிங் கூலாக இருக்காது. வெஸ்டர்ன் வால்ஸ் ஆஃப் த பில்டிங் வந்து எப்போ பார்த்தாலும் சன்லைட் அடிச்சுட்டே இருக்கும், அப்போ ஹீட் ஆயிரும். அதே அங்கே ஒரு மரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சன்னோட ஹீட்டை வந்து அந்த மரமே தாங்கிக்கும். ஸோ பில்டிங் வந்து கூலாகவே இருக்கும். அந்த ட்ரீஸ் வந்து பெரிய அளவில் ஷேட்ஸ் கொடுக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது, நமக்கு மனசுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி கொடுக்குது.
1: இன் பிளேசஸ் வேர் தேர் மைட் நாட் பி எனஃப் ஸ்பேஸ் ஃபார் ட்ரீஸ், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ் கேன் ஆல்சோ பி க்ரீன்ட்.
0: ரோடுக்கும் நம்ம வீட்டுக்கு நடுவில் ஒரு 6 அடி கேப் வந்து கவர்மெண்ட் விடுது, அதில் வச்சாலே போகிறோம். ஒரு தென்னையே கூட வைக்கிறோம், இப்போ மாமரம் வைக்கிறோம், இந்த வீட்டில் கூட மாமரம் கூட இங்கே மேலே

0: வச்சிருக்கோம்.
1: அதை வந்து ஏன் ஒரு பில்டின் ஃபார்மில் கொடுக்கும்போது பெரிய மரங்களோ பயிர்களோ எல்லாமே கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப டைட்டான இடமா இருக்கலாம். ஒரு லேட்டஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெரஸ் கார்டன் தான் கிடைக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த வேர்டிக்கல் கார்டன்றது கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அர்பன் ஆர்கிடெக்சரில் நேச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்ற மாதிரி. ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் கூட ஒரு ஊரே செழிப்பாக ஆகும்.
2: டுவெண்ட்டி ஃபிஃப்டி நானாக இருக்கட்டும் என் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சுற்றி க்ரீனாகவும் பீஸாகவும் க்ளீன் ஏராகவும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ 2050 எனக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம்.

0: unfortunately, this is a major problem today that has not gone away. We have made baby steps forward, but we need to make strides. And I would say some of what I've seen, for instance, the MEP Alexandra Gies proposing in Europe, for instance, would be make a big difference. So what we really need to be doing is banning the kind of political recommender systems, essentially, that amplify engagement when it comes to the kind of political content we're seeing. We shouldn't be having political micro-targeting and things like this.
1: டே பை டே அந்த வெயிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போலாம் வந்து 40-42 அந்த ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிடுது. பார்க்குறக்கு வேணால் க்ரீனாக தெரியலாம், ஆனால் ஹீட் உள்ளே ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா முன்னாடி க்ரீனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சன்லைட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகாது. இப்போ எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2050 வந்து எனக்கு இப்படி இருக்க வேண்டாம். ஸோ எனக்கு வந்து என் பழைய நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்து எனக்கு அப்படி தான் இருக்கணும்.
2: இப்போது சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். பில்டப் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு தான் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பை 2050 வாட் இஸ் த ஃப்யூச்சர் லைக்னு நம்ம நினச்சா, நமக்குன்னு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா நம்ம எல்லாரும் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சேஞ்சை ஆக்சுவலாக 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாததுனால இப்போ வாழ்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
3: The state of Tamil Nadu is one of the most urbanized places in India. The capital of Chennai and its surrounding villages have been rapidly expanding and swallowing up the surrounding countryside. Centuries of deforestation have left much of the landscape without proper tree cover. And the people who grew up here have seen the changes firsthand.
1: என்னோட சின்ன வயசுல இதோட ஜாஸ்தியான green பாத்திருக்கேன். எங்க அப்பா இதோட ஜாஸ்தியா பாத்திருக்காங்க. ஆனால் எனக்கு இது வந்து இப்போ ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
3: ஆனந்தி இஸ் 24 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் வாஸ் ரேஸ்ட் இன் திஸ் வில்லேஜ். ஷி கம்ப்ளீட்டட் ஹர் ஸ்கூலிங் தேர் பிஃபோர் கோயிங் டு காலேஜ் இன் கோயம்புத்தூர், அரவுண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் இன்லேண்ட் ஃப்ரம் ஹர் வில்லேஜ். லைக் மெனி இந்தியன்ஸ், ஷி நவ் ஸ்பெண்ட்ஸ் ஹர் டைம் கம்யூட்டிங் பிட்வீன் பஸ்லிங் சிட்டிஸ் லைக் பெங்களூர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் ரிட்டர்னிங் டு ஹர் வில்லேஜ் ஒன்ஸ் அ மந்த் டு விசிட் ஹர் ஃபேமிலி.
1: எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேங்க. அங்கே அங்கதான் மழை பெய்யுதுன்னா இங்கெல்லாம் மழையே பெய்ய மாட்டேங்குது. எப்ப கடைசியா பெய்ஞ்சது? முன்னாடியாவது இங்கெல்லாம் மரம் இருந்தது, இப்பெல்லாம் ஒண்ணுமே
4: இல்லை. போச்சு.
3: Like many places, the huge old trees in the village have been cut down, their place taken by small shrubs and bushes.
1: நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்போ நான் நிக்கிறது கூட ஒரு குளம்தான் இந்த. ஆனா இப்போ தரமட்டம் ஆயிடுச்சு, இங்க ஒண்ணுமே இல்லை, தண்ணி இல்லை, ஃபுல்லா டெல்லி முள்ளு இருக்கு. ஆனா முன்னாடி இது வந்து குளமா இருந்துச்சு, குடிநீரே வாழ்வாதாரம் இங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு இதுவா தான் இருந்துச்சு.
3: Trees are being felled to make space for construction in the countryside. And the city, which according to a study by Chennai's Anna University, has intensified what's known as the urban heat island effect. Cities and urbanized regions are heating up at twice the global average rate because they trap heat more than non-urban areas. And as the climate warms and the frequency of heat waves dramatically increases, that's bad news. Besides having to use more energy to run cooling systems, people suffer much more from air pollution and breathing problems. Many of us aren't aware of just how dangerous heat can be, because heat is a silent killer. we don't see the effects of extreme heat as visibly as the physical destruction brought by hurricanes, floods, and other natural disasters. But extreme heat now kills up to 500,000 people worldwide each year. There are places in Tamil Nadu that have long understood the importance of doing things differently and building cities in an eco-friendly way. In the 1960s, people from across the world came together in Auroville to establish a sustainable city, which has since gained international recognition for its emphasis on sustainable practices. Renu was part of building this community from the beginning.
1: I think Auroville is very important, and what it can bring as solution is very important. That one has to have a place where one has the freedom to experiment. That was Mother's vision.
3: Auroville is most famous for its green belt, hundreds of acres of forest and indigenous flora and fauna that have been carefully reintroduced with the help of botanical gardens, tree seedling nurseries, and seed banks, as well as comprehensive soil and water conservation practices.
4: Wow, nada sommaya irukku, somma green a irukku. 2050 enak ipdi da irukku. Indha maari or edathila da na vaalnu, en kulandhingalum inge da valaranum na aasa padra. Romba nalla irukku.
3: But it wasn't easy to get to this point. The people who created Auroville had to start from scratch.
1: So everything took a lot of time to do just to get the first few things to grow. And many things were dying. And then suddenly, things started to grow. And then we started studying what kind of species grows here. So people would go to all those old temples where there's still some forests. And throughout the year, they would go and collect seeds from all the different trees and plant them here. And then over time, replant them.
3: Today, more than 50 years later, the green belt helps to keep temperatures down, providing fresh air and shade.
4: வேர்க்க கூட இல்ல. பிசு பிசுன்னு இல்ல. என் ஊரெல்லாம் போனோம்னா அவ்வளோ வேர்க்கும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. நான் சன்லைட்டே உள்ளே வராது. அவ்வளோ ஹீட்டா எதுவுமே இல்லை. என்னால் ஃபீல் பண்ண முடியல.
3: So how can you create a sustainable forest city like this? It's all about staying flexible, says Renu.
1: You're constantly having to adapt. You're constantly having to find new solutions. So for me, I think city, agriculture and building can all live harmoniously together. It's not one or the other. This is a very old-fashioned type of thinking. I think the new cities, the cities of the future, will have a combination of all these things, and I think that will also bring peace for people.
3: The lessons learned in Auroville have already traveled to the nearby city of Chennai. Through people like Shobha Menon, who helps run an NGO promoting sensitive greening and community tree planting. Her interest in saving trees grew more than 20 years ago when she was working as a reporter.
5: மரங்களே ஒரு சிவிக் இஷ்யூவா யாரும் அத அந்த அந்த பீரியட்ல யாரும் பார்த்துட்டது இல்ல. நம்ம பைப் வேணும், தண்ணி வேணும், ரோடு வேணும்னு சொல்ற மாதிரி எங்க ரோட்ல மரங்கள் வேணும், என்ன மாதிரி மரங்கள் வேணும் அந்த மாதிரி யாரும் நினைக்க கூட இல்ல. சோ அது ஒரு ரொம்ப
3: In 1988, residential, commercial and industrial areas accounted for roughly 18% of the Chennai metropolitan area. But by 2017, this number had increased to almost 50%. Meanwhile, agricultural lands have decreased by more than half, while forest land has been hit even harder.
5: Development varumbodhu oru road perisaakkanumna periya oru maratha romba sulabama oru man nerathil vetrom. Adhu enna maram? அது எவ்வளோ காலம் அதை எடுத்தது அவ்வளோ பெருசா அதில் அணிலும் பறவையும் எவ்வளோ பூச்சிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை.
3: Trees don't just provide shade and reflect the sun's rays back up. They filter the air and release oxygen. And they actively cool their surroundings through a process called evapotranspiration. That's why Shaba is working with the government to systematically plant and care for trees, building community parks

0: பிடிக்க முடியாமல் இருக்கும். அப்புறம் ஆணியெல்லாம் இருக்கும் மரங்களில், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம்.
1: In order to empower and educate people to care for trees in their neighborhoods better, Shaba regularly organizes so-called tree walks.
0: So on the tree walks, enna idea na in the tree walk marangala pathi theriyaradunala janangal marangalukku pesanum marangalukku paadu padanum nu adu adu da idea. Nammaloada responsibility a government ku NGOs ku outsource panna koodadhu. Idu nammaloada future, நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்.

0: ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டும் பொழுது அந்த நகரம் வந்து ஒரு பாலைவனத்துக்கு சமமானதாகிடுது. ஸோ அப்போ வந்து மரங்கள் வந்து நம்ம வெட்ட பதிலாக வீடு கட்டும்போது இருந்து அந்த இடத்துல வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒன்றா அந்த மரத்தை சுற்றி வீடு கட்டலாம்.
1: Murali Murugan has proven that this is possible. He is the founder of Murali Architects, known for its innovative sustainable architecture and urban planning in Chennai and Tamil Nadu. He built this house called the Tree Hugger more than a decade ago, where he integrated existing trees into his design so that no trees were removed for the building process.
0: So, you can see here, you can see here. அதோட ரூட்டு உள்ளே போனாலும் அது தாங்குகிற அளவுக்கு மண்ணும் அந்த மண்ணை தாங்குகிற அளவுக்கு ஆர்சிசியில் ஒரு பெரிய பாக்ஸும் அதில் தண்ணி ஊற்றுற தண்ணி வெளியில் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் மழை தண்ணி வந்தாலும் பில்டிங்க்கு பாதகம் இல்லாதபடியும் பண்ணியிருக்கோம். ஸோ நகரங்களுக்கு வந்து மரங்கள் முக்கியம், ஏன்னா அப்போ தான் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிற ஃபீல் இருக்கும். இல்லைனாக்கா வெரி அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறையா இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும், அந்த பில்டிங் கூலாக இருக்காது. வெஸ்டர்ன் வால்ஸ் ஆஃப் த பில்டிங் வந்து எப்போ பார்த்தாலும் சன்லைட் அடிச்சுட்டே இருக்கும், அப்போ ஹீட் ஆயிரும். அதே அங்கே ஒரு மரம் வச்சுருந்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சன்னோட ஹீட்டை வந்து அந்த மரமே தாங்கிக்கும். ஸோ பில்டிங் வந்து கூலாகவே இருக்கும். அந்த ட்ரீஸ் வந்து பெரிய அளவில் ஷேட்ஸ் கொடுக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது, நமக்கு மனசுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி கொடுக்குது.
1: இன் பிளேசஸ் வேர் தேர் மைட் நாட் பீ எனஃப் ஸ்பேஸ் ஃபார் ட்ரீஸ், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ் கேன் ஆல்சோ பி க்ரீன்ட்.
0: ரோடுக்கும் நம்ம வீட்டுக்கு நடுவில் ஒரு 6 அடி கேப் வந்து கவர்மெண்ட் விடுது, அதில் வச்சாலே போகிறோம். ஒரு தென்னையே கூட வைக்கிறோம், இப்போ மாமரம் வைக்கிறோம், இந்த வீட்டில் கூட மாமரம் கூட இங்கே மேலே வச்சுருக்கோம். அதை வந்து ஏன் ஒரு பில்டிங் ஃபேமில் கொடுக்கும்போது பெரிய மரங்களோ பயிர்களோ எல்லாமே கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப டைட்டான இடமா இருக்கலாம், ஒரு லேட்டஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெரஸ் கார்டன் தான் கிடைக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த வேர்டிக்கல் கார்டன்றது கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அர்பன் ஆர்கிடெக்சரில் நேச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்ற மாதிரி, ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் கூட ஒரு ஊரே செழிப்பாக ஆகும்.
2: ட்வெண்ட்டி ஃபிஃப்டி நானாக இருக்கட்டும் என் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சுற்றி க்ரீனாகவும் பீஸாகவும் க்ளீன் ஏராகவும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ 2050 எனக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம்.

0: Ruslow at Ember, good to have you on the program. Chris, we appreciate your analysis tonight. Thank you.
1: This is one way to watch DW, but it's just one of many. Our content is too big
2: for just one screen. DW, telling all types of stories.
3: Kwa Kiswahili,
4: em português,
5: Mojaru,
6: Bangla,
7: Turche,
8: en francês,
9: en español,
10: en arabia,
11: auf Deutsch,
12: in English,
2: and on all digital platforms.
13: Oh, and where's this happening?
2: In a flood of fake news, DW speaks facts. And in more than 30 languages. DW.
1: In your feed now.
14: JD Vance.
15: JD Vance.
16: JD Vance.
17: JD Vance.
18: Behind the name, a story told from the inside.
19: Yeah, you may want to close the door.
18: A childhood overshadowed by his mother's addiction.
20: I didn't think about anything except just getting high.
18: From working class Ohio to America's elite, and for years, one of its sharpest critics.
19: He said, I'd rather have dinner with a friend than with these
21: Trump is a really bad candidate, and frankly, I think a really bad person.
18: But sometimes politics rewrites loyalties.
22: He said some bad things about me, but that was before he knew me, and then he fell in love.
23: This is incredible.
18: Is this just the beginning of something far bigger?
24: I said, you're going to be the president of the United States.
25: Hey, everybody. J.D. Vance here.
18: J.D. Vance, the man after Trump, starts August 8th on DW.
2: DW on your smart TV. You are at the right place. Looking for more than just entertainment? Interested in a vibrant mix from business to science to culture? Then join us. Together we see. A unique look inside Afghanistan.
26: Afghanistan cricket is like football in Brazil. It's everything for the lives of Afghan people. It's everything.
18: We meet the star players as they prepare for an international tournament. What are their hopes and dreams for themselves and for their country? And what about the exiled female players who are forbidden to play in their homeland? Can they envision a future for women in Afghanistan? Dreams in the dust.
27: டே பை டே அந்த வெயிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போலாம் வந்து 40-42 அந்த ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிடுது. பார்க்குறக்கு வேணால் க்ரீனாக தெரியலாம், ஆனால் ஹீட் உள்ளே ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா முன்னாடி க்ரீனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சன்லைட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகாது. இப்போ எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 20-50 வந்து எனக்கு இப்படி இருக்க வேண்டாம். ஸோ எனக்கு வந்து என் பழைய நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்து எனக்கு அப்படி தான் இருக்கணும்.
28: இப்போது சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். பில்டப் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு தான் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பை 2050 வாட் இஸ் த ஃப்யூச்சர் லைக்னு நம்ம நினச்சா, நமக்குன்னு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா நம்ம எல்லாரும் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சேஞ்சு ஆக்சுவலாக 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாததுனால இப்போ வாழ்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
29: The state of Tamil Nadu is one of the most urbanized places in India. The capital of Chennai and its surrounding villages have been rapidly expanding and swallowing up the surrounding countryside. Centuries of deforestation have left much of the landscape without proper tree cover. And the people who grew up here have seen the changes firsthand.
27: என்னோட சின்ன வயசுல இதை விட ஜாஸ்தியான கிரீன் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா இதை விட ஜாஸ்தியாக பார்த்துருக்காங்க.

0: constantly having to find new solutions. So for me, I think city, agriculture, and building can all live harmoniously together. It's not one or the other. This is a very old-fashioned type of thinking. I think the new cities, the cities of the future, will have a combination of all these things. And I think that will also bring peace for people.
1: The lessons learned in Oroville have already traveled to the nearby city of Chennai. Through people like Shobha Menon, who helps run an NGO promoting sensitive greening and community tree planting. Her interest in saving trees grew more than 20 years ago when she was working as a reporter.
2: மரங்களே ஒரு சிவிக் இஷ்யூவா யாரும் அதை அந்த அந்த பீரியடில் யாரும் பார்த்துட்டு இல்லை. நம்ம பைப்பு வேணும், தண்ணி வேணும், ரோடு வேணும்னு சொல்கிற மாதிரி எங்கள் ரோடில் மரங்கள் வேணும், என்ன மாதிரி மரங்கள் வேணும் அந்த மாதிரி யாரும் நினைக்க கூட இல்லை. ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது.
1: In 1988, residential, commercial, and industrial areas accounted for roughly 18% of the Chennai metropolitan area. But by 2017, this number had increased to almost 50%. Meanwhile, agricultural lands have decreased by more than half, while forest land has been hit even harder.
2: Development varumbodhu oru road perisaakkanona periya oru maratha romba sulabama oru man nerathila vetrom adhu enna maram. அது எவ்வளோ காலம் அதை எடுத்தது அவ்வளோ பெருசாக, அதில் அணிலும் பறவையும் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை.
1: Trees don't just provide shade and reflect the sun's rays back up. They filter the air and release oxygen. And they actively cool their surroundings through a process called evapotranspiration. That's why Shobha is working with the government to systematically plant and care for trees, building community parks and creating green corridors along water bodies.
2: என்ன மாதிரி மரங்களை நம்ம திரும்பி கொண்டு வரலாம், எந்த இடத்துல மரங்களை நடலாம், எப்படி நடணும், அப்போ இங்கே என்னன்னா நாங்கள் இந்த அரிய வகை மரங்கள்லாம் வைக்க ஆரம்பித்தோம். ஒரு 1000 கண் இருக்குது, ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், மூலிகைகள் எல்லாமே இருக்குது.
1: Planting indigenous trees is especially important for sustainable development, but it's also a question of taking care of already existing trees, says Shobha.
2: மரங்களை நிறைய வன்முறை நடக்கிறது. லைட் இருக்கும் சுற்றி, அதே மாதிரி சிமெண்ட் எல்லாம் அடியில் இருக்கும், அதுக்கு சுவாசிக்க முடியாமல் இருக்கும், அப்புறம் ஆணி எல்லாம் இருக்கும் மரங்களில், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம்.
1: In order to empower and educate people to care for trees in their neighborhoods better, Shobha regularly organizes so-called tree walks.
2: So on the tree walks, enna idea na indha tree walk marangala patti theriyiradunala janangal marangalukku pesano marangalukku paadu padano nu adu adu dhaan idea. Nammaloada responsibility ah government ku ngos ku outsource panna koodad. Idhu nammaloada future, நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்.

0: ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டும் பொழுது அந்த நகரம் வந்து ஒரு பாலைவனத்துக்கு சமமானதாகிடுது. ஸோ அப்போ வந்து மரங்கள் வந்து நம்ம வெட்ட பதில வீடு கட்டும்போது இருந்து அந்த இடத்துல வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒன்றா அந்த மரத்தை சுற்றி வீடு கட்டலாம்.
1: Murali Murugan has proven that this is possible. He is the founder of Murali Architects, known for its innovative sustainable architecture and urban planning in Chennai and Tamil Nadu. He built this house called the Tree Hugger more than a decade ago, where he integrated existing trees into his design so that no trees were removed for the building process.
0: So, அதோடய ரூட்டு உள்ளே போனாலும் அது தாங்குகிற அளவுக்கு மண்ணும் அந்த மண்ணை தாங்குகிற அளவுக்கு ஆர்சிசியில் ஒரு பெரிய பாக்ஸும் அதில் தண்ணி ஊற்றுற தண்ணி வெளியில் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் மழை தண்ணி வந்தாலும் பில்டிங்க்கு பாதகம் இல்லாதபடியும் பண்ணியிருக்கோம். ஸோ நகரங்களுக்கு

வந்து மரங்கள் முக்கியம். ஏன்னா அப்போ தான் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிற ஃபீல் இருக்கும். இல்லைனாக்கா வெரி அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறையா இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும், அந்த பில்டிங் கூலாக இருக்காது. வெஸ்டர்ன் வால்ஸ் ஆஃப் த பில்டிங் வந்து எப்போ பார்த்தாலும் சன்லைட் அடிச்சுட்டே இருக்கும், அப்போ ஹீட் ஆயிரும்.

0: streets and roofs can also be greened.
1: ரோடுக்கு நம்ம வீட்டுக்கு நடுவுல ஒரு 6 அடி கேப் வந்து கவர்மெண்ட் விடுது. அதுல வெச்சாலே போறோம். ஒரு தென்னையே கூட வைக்கறோம் இப்ப. மாமரம் வைக்கறோம். இந்த வீட்ல கூட மாமரம் கூட இங்க மேல வெச்சிருக்கோம். அத வந்து ஏன் ஒரு பில்ட் இன் ஃபார்ம்ல கொடுக்கும்போது பெரிய மரங்களோ பயிர்களோ எல்லாமே கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப டைட்டான இடமா இருக்கலாம். ஒரு லேட்டஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெரஸ் கார்டன் தான் கிடைக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த வேர்டிக்கல் கார்டன்றது கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அர்பன் ஆர்கிடெக்சரில் நேச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்ற மாதிரி. ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் கூட ஒரு ஊரே செழிப்பாக ஆகும்.
2: ட்வெண்ட்டி ஃபிஃப்டி நானாக இருக்கட்டும் என் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சுற்றி க்ரீனாகவும் பீஸாகவும் க்ளீன் ஏராகவும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ 2050 எனக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம்.